இன்னும் க்ளோஸா? ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.